போனோம் குடிச்சேன் வாலெட்ட காணோம் 23 ஜீன்ஸ் மனசுல செலினா கோம்ஸ் சொந்தக்காரன் பார்த்தா பொண்ணு தர மாட்டான் கொண்டு போடுவான் என் ட்ரீம்ஸ் கனவுல பறக்குது ஆடி கார் கடவுட வாங்குற டாடி பாடி மிடில் கிளாஸ் மனிதனை பாரு கொஞ்சம் பெட்டுக்காத்தான் இருப்பாரு லவ் லெட்டர் லீவ் லெட்டர் இஎம்ஐ நடுத்தரவர்